0: ஒரு மணி நேரம்
1: ஒரு மணி நேரம்
2: நீங்க சொல்றது ஃபைவ் ஆம்
1: ஹாப்பி ஒன் ஃபைவ் ஆம் You have been disregarding.
2: Yeah, well.